0: அன்பு ஈனும் ஆர்வமுடைமை, அது ஈனும் நண்பென்னும் நாடா சிறப்பு.
1: அன்பின் ஆர்வம் நட்பாய் வளரும்.
2: Attraction and affection born out of love will find its fruition in beautiful friendship.
0: அறத்திற்கே அன்பு சார்பு என்பர் அறியார், மரத்திற்கும் அகுதே துணை.
1: அறத்திற்கும் மரத்திற்கும் அன்பே துணை.
2: Love is at the root of righteousness, valor and courage.
0: அன்பு அகத்து இல்லா உயிர் வாழ்க்கை, வன்பார்க்கண் வற்றல் மரம் தளிர்த்தற்று.
1: அன்பில்லாத மனம் பாலை நிலத்து பட்ட மரம்.
2: A green leafy tree will not sprout in a rocky desert. Likewise, a life without love will not flourish.
0: அன்பின் வழியது உயிர்நிலை, அகதிலார்க்கு என்புதோல் போர்த்த உடம்பு.
1: அன்பே உயிர், அன்பு இல்லாதது வெறும் உடம்பு.
2: Love is the essential substance of life. Without love, we are only a collection of bones covered with skin.

GCSMR Global Center for Siddha Medicine and Research என்பது சென்னை மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட ஒரு தொண்டு நிறுவனமாகும். நம் தென்னிந்தியாவின் தமிழ் மருத்துவ முறையான சித்த மருத்துவத்தின் மரபுசார் பெருமைகளை உலகிற்கே புது வெளிச்சம் பாய்ச்சும் குறிக்கோளுடன் செயல்பட்டு வருகிறது இந்நிறுவனம். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்று சொல்லக்கூடிய ஒருங்கிணைந்த மருத்துவ வழிமுறை வாயிலாக நவீன மருத்துவம் ஏற்றுக்கொள்ளும் வகையில் உலக பல்கலைக்கழகங்களில் ஆய்வுக்கு உட்படுத்தியும் உலகத்தரமான மருத்துவ ஆய்விதழ்களில் கட்டுரைகள் வெளியிட்டும் சித்த மருத்துவத்தை உலகறிய செய்ய திட்டமிட்டுள்ளார்கள். இந்த பயணத்தின் முதல் கட்டமாக கர்நாடக மாநிலத்தின் மணிப்பால் பல்கலைக்கழகத்தில் சித்த மருத்துவ இருக்கை அமைக்கும் பணிக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. மேலதிக விவரங்களுக்கு global center for siddha.org என்ற இணைய முகவரியை நாடவும்.

இல்லமெங்கும் இசைமழை, தரணி எங்கும் தமிழ் மழை. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. இசைமழையில் மகிழ்ந்திட தொடர்ந்து இணைந்திருங்கள்.

எங்க வந்து யாராண்ட வச்சுக்கின்ன பிரச்சனை? நீ குரல விட்டது தெரிஞ்சுட்டாக்க உனக்கு தான்டா அர்ச்சனை.

0: GCSMR Global Center for Siddha Medicine and Research இந்நிறுவனம் இந்தியா மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட லாப நோக்கமற்ற ஒரு தொண்டு நிறுவனமாகும். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்பது நமது பாரம்பரிய மருத்துவ முறைகளையும் நவீன மருத்துவ முறைகளையும் இணைத்து நோயை குணப்படுத்தும் ஒரு அணுகுமுறை. இவ்வாறு ஒருங்கிணைந்த மருத்துவ முறையை முன்னிறுத்தி செயல்பட்டு வரும் GCSMR கடந்த சில ஆண்டுகளில் அநேக மக்களிடம் சென்றடைந்தது மட்டுமன்றி பல்வேறு பரிமாணங்களில் வளர்ச்சி அடைந்து வந்திருக்கின்றது. இது பற்றி மேலும் பல விவரங்களை அறிந்து கொள்ள www.globalcenterforsiddha.org என்ற இணைய முகவரியை பார்வையிடவும். மேலும் உங்கள் கருத்துக்கள் அல்லது GCSMR பற்றிய உங்களது கேள்விகளுக்கு contact@gcsiddha.org என்ற மின்னஞ்சல் முகவரியை தொடர்பு கொள்ளவும்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கனிந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

0: உலகின் மூத்த மொழிக்கு அமெரிக்க மண்ணிலிருந்து முடிசூட்டு விழா. தமிழ் எங்கள் மூச்சு.
1: என்ன மங்கினி பாண்டியரை, அரண்மனை வாயிலில் 8 புள்ளி கோலம் தான் போட்டுள்ளார்களாமே, ஏன் 16 புள்ளி கோலம் போட மாட்டார்களாமா? வீணாக என் வாளுக்கு வேலை வைத்து விடாதீர்கள்.
2: கோலத்திற்கெல்லாம் வாளை தூக்க வேண்டாம். இது போன்ற சிறிய விஷயங்களை என் பொறுப்பில் விட்டுவிடுங்கள், நான் பார்த்துக் கொள்கிறேன்.
3: மன்னா.
1: என்ன?
3: வல்லவராயனம் இருந்து ஓலையோடு புறா வந்துள்ளது.
1: ஆஹா, என்ன கணம், என்ன கணம். மங்கினி பாண்டியரே, இன்று மதிய உணவுக்கு இதை தயார் செய்து விடுங்கள். சற்று நெய்யை தூக்கலாக ஊற்றி நன்கு சிவக்கும்படி வறுத்து விடுங்கள்.
3: உத்தரவு மன்னா. ஓலை?
2: இந்த ஓலைக்கு இப்போது மன்னரிடம் வேலை இல்லை. இது மன்னர் உனக்கு தரும் அன்பு பரிசு.
0: நேர்களுக்கு வணக்கம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் காட்சிகளின் வாயிலாக அமெரிக்க மண்ணிற்கு கெனடிய மண்ணின் புகழ் பூத்த பாப் இசை பாடகர் திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் புத்தம் புதிய பாடலை அறிமுகப்படுத்துவதில் பெருமிதம் அடைகின்றது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் அவரது பாப் இசை பாடல் உங்களுக்காக அமெரிக்க தமிழ் வானொலியின் காட்சிகளின் ஊடாக.

GCSMR Global Center for Siddha Medicine and Research இந்நிறுவனம் இந்தியா மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட லாப நோக்கமற்ற ஒரு தொண்டு நிறுவனமாகும். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்பது நமது பாரம்பரிய மருத்துவ முறைகளையும் நவீன மருத்துவ முறைகளையும் இணைத்து நோயை குணப்படுத்தும் ஒரு அணுகுமுறை. இவ்வாறு ஒருங்கிணைந்த மருத்துவ முறையை முன்னிறுத்தி செயல்பட்டு வரும் GCSMR கடந்த சில ஆண்டுகளில் அநேக மக்களிடம் சென்றடைந்தது மட்டுமன்றி பல்வேறு பரிமாணங்களில் வளர்ச்சி அடைந்து வந்திருக்கின்றது. இது பற்றி மேலும் பல விவரங்களை அறிந்து கொள்ள www.globalcenterforsiddha.org என்ற இணைய முகவரியை பார்வையிடவும். மேலும் உங்கள் கருத்துக்கள் அல்லது GCSMR பற்றிய உங்களது கேள்விகளுக்கு contact@gcsiddha.org என்ற மின்னஞ்சல் முகவரியை தொடர்பு கொள்ளவும்.

இந்த இனிய இரவு நேரத்தில் அமெரிக்க தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கும் அன்பு நேயர்களே, இனிமையான தமிழில் கொஞ்சம் குரலில் மனதை மயக்கும் பழைய பாடல்களை வழங்கும் இந்த நிகழ்ச்சி இரவின் மடியில். தொடர்ந்து இணைந்திருங்கள் இரவின் இனிமையை சுவைத்திருக்க. இது அமெரிக்க தமிழ் வானொலி.

0: ஏன் நிறுத்தி விட்டாய் லைலா? பாடு பாடு, பாடிக்கொண்டே இரு.
1: சிங்கார ரூபனே வா, சதன கேசு சதனா,
0: சும்மா வெள்ளாசு

தேமிசை பாடல்களோடு உங்களை தழுவும் இரவின் மடியில் நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ அடுத்த பாடல்.

டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட நீங்கள் நாட வேண்டிய நம்பிக்கைக்குரிய ரியல் எஸ்டேட் நிறுவனம் பீம் ரியல் எஸ்டேட். ரியல் எஸ்டேட் தொழில்துறையில் தனக்கென தனியான இடம் தேடித் தந்திருக்கும்

திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் உங்கள் அனைத்து வகையான ரியல் எஸ்டேட் தேவைகளுக்கும் நாடலாம். 9728211474 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் நாடலாம். பீம்

0: மனிஷா பார்த்தாலே தெரியலையா?
1: பாலி சுக்கரன் கூட்டான்னு நினைச்சேன்.
0: ஓஹோ சரிதான், அவங்க தான் உங்களுக்கு பொருத்தம் போற இருக்க.
1: மரியாதையா பேசு. யார் நீ?
0: என் பேர் வீரன்.
1: ஓஹோ, உலக புகழ் பெற்ற புரட்சி வீரனோ? பேரை மட்டும் சொன்னா புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன வந்த?
0: நான் துரத்தி வந்த மான் இங்க ஓடி வந்தது, அதை தேடி வந்திருக்கேன்.
1: முருகன் தேடி வந்தானாமே, அதே போல மானை தேடி வந்தியா?
0: நான் வள்ளிமானை தேடி வரல, புள்ளிமானை தேடி வந்திருக்கேன்.
1: கேளுங்களேடி பெண்டுகளா, கேளுங்க. அந்த புறத்து நந்தவனத்துல ஐயா மானே தேடி வந்தாரா?

0: பொம்பளைங்க மாதிரி இல்லையே, ராட்சச கூட்டங்க மாதிரிலாம் இருக்கு. இருக்கட்டும். ஏய்
1: பத்தியா, ஏய் அம்மா,
0: டா வா, நான் வாங்க.

தேனிசை பாடல்களோடு உங்களை தழுவும் இரவின் மடியில் நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ அடுத்த பாடல்.

0: போகி வெளுத்து கட்டான்.
1: GCSMR Global Center for Siddha Medicine and Research என்பது சென்னை மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட ஒரு தொண்டு நிறுவனமாகும். நம் தென்னிந்தியாவின் தமிழ் மருத்துவ முறையான சித்த மருத்துவத்தின் மரபுசார் பெருமைகளை உலகிற்கே புது வெளிச்சம் பாய்ச்சும் குறிக்கோளுடன் செயல்பட்டு வருகிறது இந்நிறுவனம். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்று சொல்லக்கூடிய ஒருங்கிணைந்த மருத்துவ வழிமுறை வாயிலாக நவீன மருத்துவம் ஏற்றுக்கொள்ளும் வகையில் உலக பல்கலைக்கழகங்களில் ஆய்வுக்கு உட்படுத்தியும் உலகத்தரமான மருத்துவ ஆய்விதழ்களில் கட்டுரைகள் வெளியிட்டும் சித்த மருத்துவத்தை உலகறிய செய்ய திட்டமிட்டுள்ளார்கள். இந்த பயணத்தின் முதல் கட்டமாக கர்நாடக மாநிலத்தின் மணிப்பால் பல்கலைக்கழகத்தில் சித்த மருத்துவ இருக்கை அமைக்கும் பணிக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. மேலதிக விவரங்களுக்கு குளோபல் சென்டர் ஃபார் சித்தா .org என்ற இணைய முகவரியை நாடவும்.
2: உறங்கையிலே பானைகளை உருட்டுவது பூனை குணம், காண்பதற்கே உருப்படியாய் இருப்பதையும் கெடுப்பதுவே குரங்கு குணம்.

தேன் இசை பாடல்களோடு உங்களை தழுவும் இரவின் மடியில் நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ அடுத்த பாடல்.

0: நல்லா படிச்சவங்க நாலு பேரு சொன்னாங்க, நான் ஒரு முட்டாளுங்க முட்டாளுங்க முட்டாளுங்க.
1: இரவு மடியில் நிகழ்ச்சியில் தேன் சொட்டும் பழைய பாடல்களை கேட்டு மகிழ்ந்திருப்பீர்கள். மனதை மயக்கும் இனிய பாடல்களை கேட்டு மகிழ தொடர்ந்து இணைந்திருங்கள் அமெரிக்க தமிழ் வானொலியோடு. மீண்டும் நாளைய இரவின் மடியில் நிகழ்ச்சியில் சந்திப்போம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஈழப்பாடல்கள் நேரம். உங்கள் அமெரிக்க தமிழ் வானொலியில் தமிழீழப்பாடல்கள் ஒலிக்கும் நேரம் இது. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழ் எங்கள் மூச்சு,

அடமானுடனே தாயகத்தை காதலிக்க கற்றுக்கொள். பெத்த தாய் சுமந்தது 10 மாதம், நிலம் சுமப்பதோ நீண்ட காலம். அன்னை மடியில் இருந்து கீழிறங்கி அடுத்த அடியை நீ வைத்தது தாயகத்தின் நெஞ்சில்தானே. இறுதியில் புதைந்தோ அல்லது எரிந்தோ எருவாவதும் தாய் நிலத்தின் மடியில்தானே. நிலமிழந்து போனால் பலமிழந்து போகும், பலமிழந்து போனால் இனமழிந்து போகும். ஆதலால் மானுடனே தாய் நிலத்தை காதலிக்க கற்றுக்கொள். இந்த மண் எங்களின் சொந்த மண், இதன் எல்லைகள் மீறி யார் வந்தவன்? நிலைகள் தளர்ந்து தலைகள் குனிந்து நின்றது போதும் தமிழா. உந்தன் கலைகள் அழிந்து கவலை மிகுந்து கண்டது போதும் தமிழா. இன்னும் உயிரை நினைத்து உடலை சுமந்து ஓடவா போகிறாய் தமிழா? கவிஞர் புதுவை ரத்தினதுரை.

எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் உன்னை தேடி வருவேன், என் செல்லம் ஓடி வருவேன். எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் உன்னை தேடி வருவேன், என் செல்லம் ஓடி வருவேன். அன்பாக நான் இருந்ததுனா தோல்லையே தூங்கினு இருப்பேன். எங்க வீட்டு குத்து விளக்கு நீ கெச்சா என் வாழ்க்கையே கெத்து.

வயல மண்ணுங்களுக்கு நாரமா போக.

0: GCSMR Global Center for Siddha Medicine and Research இந்நிறுவனம் இந்தியா மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட லாப நோக்கமற்ற ஒரு தொண்டு நிறுவனமாகும். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்பது நமது பாரம்பரிய மருத்துவ முறைகளையும் நவீன மருத்துவ முறைகளையும் இணைத்து நோயை குணப்படுத்தும் ஒரு அணுகுமுறை. இவ்வாறு ஒருங்கிணைந்த மருத்துவ முறையை முன்னிறுத்தி செயல்பட்டு வரும் GCSMR கடந்த சில ஆண்டுகளில் அநேக மக்களிடம் சென்றடைந்தது மட்டுமன்றி பல்வேறு பரிமாணங்களில் வளர்ச்சி அடைந்து வந்திருக்கின்றது. இது பற்றி மேலும் பல விவரங்களை அறிந்து கொள்ள www.globalcenterforsiddha.org என்ற இணைய முகவரியை பார்வையிடவும். மேலும் உங்கள் கருத்துகள் அல்லது GCSMR பற்றிய உங்களது கேள்விகளுக்கு contact@gcsiddha.org என்ற மின்னஞ்சல் முகவரியை தொடர்பு கொள்ளவும்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கிடைந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

0: உலகின் மூத்த மொழிக்கு அமெரிக்க மண்ணிலிருந்து முடிசூட்டு விழா. தமிழ் எங்கள் மூச்சு.
1: பையில 10 பைசா இல்லாத நேரத்துல பசி கபகபன்னு எடுக்குதே. பகவானே, உன்னை நம்பி ஹோட்டலுக்குள்ள வந்துட்டப்பா. வெளியே வரப்ப மனசு வகுறு நிறைஞ்சு போகணும். வாங்க சார், சப்ளை சார், வாங்க.
2: அழியறானே.
0: நேரடி வணக்கம், இது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றலைகளின் வாயிலாக அமெரிக்க மண்ணிற்கு கெனடிய மண்ணின் புகழ் பூத்த பாப்பிசை பாடகர் திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் புத்தம் புதிய பாடலை அறிமுகப்படுத்துவதில் பெருமிதம் அடைகின்றது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் அவரது பாப்பிசை பாடல் உங்களுக்காக அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றலைகளின் ஊடாக.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கிணிந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

0: அறங்கூறான் அல்ல செய்யினும் ஒருவன் புறங்கூறான் என்றல் இனிது.
1: அறமல்லாதன செய்யினும் புறத்தே பழித்து பேசாமையே நல்லறம்.
2: A person of unethical words and deeds is even worse if he slanders others.
0: கண்ணின்று கண்ணறச் சொல்லினும் சொல்லற்க முன் இன்று பின்னோக்காச் சொல்.
1: நேராக கடுஞ்சொல் கூறினும் கூறுக புறம் பேசாதே.
2: If you cannot resist using harsh words, say it to the person's face. Never say it behind a person's back.
0: பகச்சொல்லி கேளிர் பிரிப்பர் நகச்சொல்லி நட்பாடல் தேற்றாதவர்.
1: இன்சொல்லால் நட்பு கொள்ளார் புறங்கூறி உறவை பிரிப்பார்.
2: Those who do not nurture friendship with a good smile and gentle words will slander even kinsmen.
0: ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மண்ணும் உயிர்க்கு.
1: பிறர் குறை போல் தன் குறை கண்டால் உண்டோ தீமை.
2: Human existence would be much better if everyone would look at their own faults as much as they look at the faults of other people.
0: சொல்லுக சொல்லிர் பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயனிலாச் சொல்.
1: பயனற்றதை நீக்கி பயனுடையதை சொல்.
2: When you speak, speak purposefully and avoid unnecessary words.
0: தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும்.
1: தீமை தருவதால் தீயனவற்றை தீயினும் அஞ்சுக.
2: Fear evil more than you would fear burning fire, for one evil deed leads to another.
0: கைமாறு வேண்டா கடப்பாடு மாறி மாட்டு எண்ணாற்றும் கொல்லோ உலகு.
1: மழை போல் பயன் எதிர்பாராது உதவ வேண்டும்.
2: Rain clouds send rain to the earth, expecting no payment. In the same way, good people serve society without seeking anything in return.
0: தாளாட்டி தந்த பொருளெல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தற் பொருட்டு.
1: முயற்சியால் ஈட்டிய பொருள் தக்கோர்க்கு உதவும் பொருட்டே.
2: The wealth we earn through tireless hard work should be shared with the needy and the worthy.
0: நயனுடையான் நல்கூர்ந்தான் ஆதல் செய்யும் நீர செய்யாது அமைகளாவாறு.
1: உதவி செய்ய இயலாமையே நல்லோருக்கு வறுமை.
2: One pain that poverty brings to a large-hearted person is the inability to help those in need.

கலிபோர்னியாவில் நேரம் தற்பொழுது காலை 6 மணி. நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

இந்த இனிய காலை பொழுதில் அமெரிக்க தமிழ் வானொலியுடன் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பொழியுகின்ற ஒவ்வொரு துளி வான்மழையும் பொன்னானதுதான். அது போலவே புலருகின்ற ஒவ்வொரு நாளும் இந்த பூமியில் வாழும் நம் எல்லோரின் முன்னேற்றத்திற்கானதுதான். புத்துணர்ச்சியோடு இந்நாளை தொடங்குவோம். புலர்ந்திருக்கும் இன்றைய பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிதாக வாழ்த்துகிறது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழுண்டு, தமிழ் மக்கள் உண்டு, இன்ப தமிழுக்கு நாளும் செய்வோம் நல்ல தொண்டு. தமிழ் என்று தோல் தட்டி ஆடு, நல்ல தமிழ் வெல்க வெல்க என்றே தினம் பாடு என்று பாவேந்தரின் வாக்கோடு அன்னை தமிழை வாழ்த்தி இந்நாளை தொடங்குகிறது உங்கள் அமெரிக்க

அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களோட பின்னணி பாடகன் சத்யன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழ் எங்கள் மூச்சு.

0: அறங்கூறான் அல்ல செய்யினும் ஒருவன் புறங்கூறான் என்றல் இனிது.
1: அறமல்லாதன செய்யினும் புறத்தே பழித்து பேசாமையே நல்லறம்.
2: A person of unethical words and deeds is even worse if he slanders others.
0: கண் இன்று கண்ணறச் சொல்லினும் சொல்லற்க முன் இன்று பின்னோக்காச் சொல்.
1: நேராக கடுஞ்சொல் கூறினும் கூறுக புறம் பேசாதே.
2: If you cannot resist using harsh words, say it to the person's face. Never say it behind a person's back.
0: பகச்சொல்லி கேளிர் பிரிப்பர் நகச்சொல்லி நட்பாடல் தேற்றாதவர்.
1: இன்சொல்லால் நட்பு கொள்ளார் புறங்கூறி உறவை பிரிப்பார்.
2: Those who do not nurture friendship with a good smile and gentle words will slander even kinsmen.
0: ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மண்ணும் உயிர்க்கு.
1: பிறர் குறை போல் தன் குறை கண்டால் உண்டோ தீமை.
2: Human existence would be much better if everyone would look at their own faults as much as they look at the faults of other people.
0: சொல்லுக சொல்லிர் பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயனிலாச் சொல்.
1: பயனற்றதை நீக்கி பயனுடையதைச் சொல்.
2: When you speak, speak purposefully and avoid unnecessary words.
0: தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும்.
1: தீமை தருவதால் தீயனவற்றை தீயினும் அஞ்சுக.
2: Fear evil more than you would fear burning fire, for one evil deed leads to another.
0: கைமாறு வேண்டா கடப்பாடு மாறி மாட்டு எண்ணாற்றும் கொல்லோ உலகு.
1: மழை போல் பயன் எதிர்பாராது உதவ வேண்டும்.
2: Rain clouds send rain to the earth, expecting no payment. In the same way, good people serve society without seeking anything in return.
0: தாளாட்டி தந்த பொருளெல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தற் பொருட்டு.
1: முயற்சியால் ஈட்டிய பொருள் தக்கோர்க்கு உதவும் பொருட்டே.
2: The wealth we earn through tireless hard work should be shared with the needy and the worthy.
0: நயனுடையான் நல்கூர்ந்தான் ஆதல் செய்யும் நீர செய்யாது அமைகளாவாறு.
1: உதவி செய்ய இயலாமையே நல்லோருக்கு வறுமை.
2: One pain that poverty brings to a large-hearted person is the inability to help those in need.

0: பாரதி ஆசையுள்ள காதலன், பாட வந்திருப்பவர் கணியன்.
1: நின்னேறது என்று நினைக்கிறேன்றி கணமே சக்கி என்று சரண வைதினேன். நின்னேறது என்று நினைக்கிறேன்றி கணமா உன்னை

0: கண் பாராயோ, ஒன்னது சேராயோ, கண்ணம்மா கண்ணம்மா கண்ணம்மா நன்றி.
1: GCSMR Global Center for Siddha Medicine and Research இந்நிறுவனம் இந்தியா மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட லாப நோக்கமற்ற ஒரு தொண்டு நிறுவனமாகும். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்பது நமது பாரம்பரிய மருத்துவ முறைகளையும் நவீன மருத்துவ முறைகளையும் இணைத்து நோயை குணப்படுத்தும் ஒரு அணுகுமுறை. இவ்வாறு ஒருங்கிணைந்த மருத்துவ முறையை முன்னிறுத்தி செயல்பட்டு வரும் GCSMR கடந்த சில ஆண்டுகளில் அநேக மக்களிடம் சென்றடைந்தது மட்டுமன்றி பல்வேறு பரிமாணங்களில் வளர்ச்சி அடைந்து வந்திருக்கின்றது. இது பற்றி மேலும் பல விவரங்களை அறிந்து கொள்ள www.globalcenterforsiddha.org என்ற இணைய முகவரியை பார்வையிடவும். மேலும் உங்கள் கருத்துக்கள் அல்லது GCSMR பற்றிய உங்களது கேள்விகளுக்கு contact@gcsiddha.org என்ற மின்னஞ்சல் முகவரியை தொடர்பு கொள்ளவும்.
2: நேரடி வணக்கம், இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றணிகளின் வாயிலாக அமெரிக்க மண்ணிற்கு கெனடிய மண்ணின் புகழ் பூத்த போப்பிசை பாடகர் திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் புத்தம் புதிய பாடலை அறிமுகப்படுத்துவதில் பெருமிதமடைகின்றது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் அவரது போப்பிசை பாடல் உங்களுக்காக அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றணிகளின் ஊடாக.

GCSMR Global Center for Siddha Medicine and Research. இந்நிறுவனம் இந்தியா மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட லாப நோக்கமற்ற ஒரு தொண்டு நிறுவனமாகும். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்பது நமது பாரம்பரிய மருத்துவ முறைகளையும் நவீன மருத்துவ முறைகளையும் இணைத்து நோயை குணப்படுத்தும் ஒரு அணுகுமுறை. இவ்வாறு ஒருங்கிணைந்த மருத்துவ முறையை முன்னிறுத்தி செயல்பட்டு வரும் GCSMR கடந்த சில ஆண்டுகளில் அநேக மக்களிடம் சென்றடைந்தது மட்டுமன்றி பல்வேறு பரிமாணங்களில் வளர்ச்சி அடைந்து வந்திருக்கின்றது. இது பற்றி மேலும் பல விவரங்களை அறிந்து கொள்ள www.globalcenterforsiddha.org என்ற இணைய முகவரியை பார்வையிடவும். மேலும் உங்கள் கருத்துக்கள் அல்லது GCSMR பற்றிய உங்களது கேள்விகளுக்கு contact@gcsiddha.org என்ற மின்னஞ்சல் முகவரியை தொடர்பு கொள்ளவும்.

GCSMR Global Center for Siddha Medicine and Research என்பது சென்னை மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட ஒரு தொண்டு நிறுவனமாகும். நம் தென்னிந்தியாவின் தமிழ் மருத்துவ முறையான சித்த மருத்துவத்தின் மரபுசார் பெருமைகளை உலகிற்கே புது வெளிச்சம் பாய்ச்சும் குறிக்கோளுடன் செயல்பட்டு வருகிறது இந்நிறுவனம். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்று சொல்லக்கூடிய ஒருங்கிணைந்த மருத்துவ வழிமுறை வாயிலாக நவீன மருத்துவம் ஏற்றுக்கொள்ளும் வகையில் உலக பல்கலைக்கழகங்களில் ஆய்வுக்கு உட்படுத்தியும் உலகத்தரமான மருத்துவ ஆய்விதழ்களில் கட்டுரைகள் வெளியிட்டும் சித்த மருத்துவத்தை உலகறிய செய்ய திட்டமிட்டுள்ளார்கள். இந்த பயணத்தின் முதல் கட்டமாக கர்நாடக மாநிலத்தின் மணிப்பால் பல்கலைக்கழகத்தில் சித்த மருத்துவ இருக்கை அமைக்கும் பணிக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. மேலதிக விவரங்களுக்கு global center for siddha.org என்ற இணைய முகவரியை நாடவும்.

டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட நீங்கள் நாட வேண்டிய நம்பிக்கைக்குரிய ரியல் எஸ்டேட் நிறுவனம் பீம் ரியல் எஸ்டேட். ரியல் எஸ்டேட் தொழில்துறையில் தனக்கென தனியான இடம் தேடி தந்திருக்கும் திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் உங்கள் அனைத்து வகையான ரியல் எஸ்டேட் தேவைகளுக்கும் நாடலாம். 9728211474 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் நாடலாம். பீம் ரியல் எஸ்டேட், அமெரிக்காவின் டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட பீம் ரியல் எஸ்டேட்.

உலகமெங்கும் இசைமழை, தரணி எங்கும் தமிழ் மழை. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. இசைமழையில் மகிழ்ந்திட தொடர்ந்து இணைந்திருங்கள்.

ஜோட்டுக்கண்ணா வந்தாரு ஜோட்டுக்கண்ணா இப்போது ஜோடு அந்த சூட்டுக்கண்ணா வந்தாரு ஜோட்டுக்கண்ணா இப்போது

உலகமெங்கும் இசைமழை, தரணி எங்கும் தமிழ் மழை. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. இசைமழையில் மகிழ்ந்திட தொடர்ந்து இணைந்திருங்கள்.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. இடம்பெற்றுக் கொண்டிருப்பது மெட்டிக்கல் புதுசு சிறப்பு நிகழ்ச்சி. தினந்தோறும் காலை நேரத்தை மகிழ்விக்கும் முகமாக அமெரிக்க தமிழ் வானொலியின் சிறப்பு தயாரிப்பு இது. புத்தம் புதிய பாடல்கள் எங்கள் தெரிவுகளாய் உங்களை நோக்கி வந்தடையும் இந்த சிறப்பு நிகழ்ச்சியின் அடுத்த பாடலை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகின்றோம். இதோ உங்களுக்காக அடுத்த பாடல்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி தமிழ் எங்கள் மூச்சு. இடம்பெற்றுக் கொண்டிருப்பது மேட்டுக்கள் புதுசு. இதோ இன்றைய மேட்டுக்கள் புதுசை அலங்கரிக்கும் அடுத்த பாடல் எங்கள் திரிவாய் உங்களுக்காக.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. நாம் இப்போ அடுத்து கேட்க இருக்கிற நிகழ்ச்சி ஸ்மில் நேரம். ஆமாங்க, ஸ்மில் நேரம். நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ரமகுமார் சக்திவேல். இந்த ஸ்மில் நேரத்தில் நேயர்கள் அவங்களுக்கு பிடித்த பாடலை பாடி நம்மளுக்கு அனுப்பி வர்றாங்க. அந்த பாடல்களில் தேர்வு செய்த சிறந்த பாடல்களை நம்ம இப்போ கேட்டு ரசிக்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். நிகழ்ச்சியில் முதலாவது தான் நம்ம கேட்க இருக்கிற அழகான பாடல் மதுரை மாளிகையில் மந்திர மாளிகளால் அப்படின்ற ஒரு அழகான பாடலுங்க. இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ராஜபாஷ் ரங்கதுரை. இந்த பாடலை நம்மளுக்காக பாடி அனுப்பியிருக்கவங்க திரு சுந்தரராஜன் அவர்கள், தமிழ்நாட்டிலிருந்து. கூட பாடியிருக்கவங்க திருமதி ஸ்ரீவித்யா அவங்கள். பாடலை ரொம்ப அழகாக பாடியிருக்காங்க, கேட்டு ரசிக்கிற மாதிரி இருக்குது. வாங்க பாடலை கேட்போம்.

நிகழ்ச்சியில் இரண்டாவது பாடலை நம்ம கேட்டு ரசிக்க போகிறோம். அழகான பாடல் RRR அப்படின்ற திரைப்படத்தில் வந்து கொம்பா உன் காடா அப்படின்ற ஒரு அழகான பாடலுங்க. இந்த பாடலை பாடியிருக்காங்க செல்வி ஹாஷினி. இந்த பாடலை கேட்கும் பொழுது இது நிஜமாவே திரைப்படத்தில் வர பாடல் தானா, அந்த பாடல் எடுத்து பாடப்பட்ட பாடலான்னு தெரியல, அந்த அளவுக்கு ரொம்ப அழகாக பாடியிருக்காங்க. வாங்க பாடலை கேட்டு ரசிப்போம்.

நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்ம கேட்டு ரசிக்க போகிற அழகான பாடல் பாரதி அப்படின்ற திரைப்படத்திலிருந்து நின்னை சரணடைந்தேன் அப்படின்ற அழகான பாடலுங்க. இந்த பாடலை ரொம்ப ரொம்ப அழகாக பாடியிருக்காங்க செல்வி யாழினி அவர்கள், ரொம்ப அழகாக பாடியிருக்காங்க. இவங்க அமெரிக்காவிலேருந்து பாடல் அனுப்பியிருக்காங்க, வாங்க பாடலை கேட்டு ரசிப்போம்.

நிகழ்ச்சியில் அடுத்ததாக நான் கேட்கப்போகிற அழகான பாடல் இளமை ஊஞ்சலாடுகிறது அப்படின்ற திரைப்படத்திலிருந்து ஒரே நாள் உன்னை நான் நிலாவில் பார்த்தது அப்படின்ற ஒரு ரொம்ப அழகான பாடல். இந்த பாடலை நம்மளுக்கு சிறப்பாக பாட அனுப்பியிருக்காங்க மலேசிய பாடகர் திரு திலீப் பெருமன் அவர்கள். உங்களுடைய குரலும் உன்னிகிருஷ்ணன் அவங்களுடைய குரலும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். வாங்க பாடலை கேட்டு ரசிப்போம்.

0: நேர்களே, நீங்கள் பாடல் கேட்டிருப்பீங்க, பாடல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். இந்த நிகழ்ச்சியில் உங்களுடைய பாடலும் என்ன பெறணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்களா? உங்களோட பாடலை அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 9443644336. அடுத்த வாரம் இன்னும் அழகான பாடலோட உங்களை சந்திக்கும் முறை விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராம்குமார் சக்திவேல். நன்றி, வணக்கம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கனிந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

0: உலகின் மூத்த மொழிக்கு அமெரிக்க மண்ணிலிருந்து முடிசூட்டு விழா. தமிழ் எங்கள் மூச்சு.
1: அமுக்கிற இடத்திலேயே அமைக்க கைய கலட்டிடுவான் போல் இருக்கு.
2: ஏன் எழுதிட்டு போறாரு? பதில் சொல்லிட்டு போங்க.
1: இருமா, ஒரு பொசிஷன்ல போய் நின்னுக்கிற.
2: ஏன் சிரிக்கிறீங்க? ஐயோ, ஏன் அழுகுறீங்க?
1: அழகாம என்னமா பண்ண சொல்ற? என்ன பண்ண சொல்ற? நான் உன்கிட்ட சொல்லப்படாது சொல்லப்படாது நீ எவ்வளவோ மறைச்சு பார்த்து அதுவா பொத்துட்டு வெளியே வரப்ப எப்படி உன்கிட்ட சொல்லாம இருக்க முடியும்?
2: என்னென்ன சொல்ல போறீங்க?
1: சொல்றம்மா. உனக்கு ஏதோ டிரான்ஸ்ஃபர் ஆகும்லப்பா.
2: டிரான்ஸ்ஃபரா?
1: ஆமாம்மா, டிரான்ஸ்ஃபர் வந்தா ரத்த ரத்தமா வாந்தி எடுத்து மண்டையை போட்டுருவாங்களாம்னு தெரியாதா உனக்கு?
2: அதுக்கு பேர் டிரான்ஸ்ஃபர் இல்ல, கேன்சர்.
1: அதுக்கு பேரு கேன்சரா?
2: ஆமா.
1: சரி, அது இருக்கட்டும். இது எவ்வளவு நாள் உனக்கு இருக்கு தாயி?
2: எனக்கு கேன்சர் என்ன மாதிரி சொன்னா?
1: அதான் உங்க கூட ஒருத்தர் மருதமலை மருதமலை திடீரானே, அவன் தான் வாடகை எடுத்து உள்ளூர் வெளியூர் அசலூர் எல்லாம் சொல்லிருக்கியா?
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கிடைந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

உலகின் மூத்த மொழிக்கு அமெரிக்க மண்ணிலிருந்து முடிசூட்டு விழா. தமிழ் எங்கள் மூச்சு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கனிந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

0: உலகின் மூத்த மொழிக்கு அமெரிக்க மண்ணிலிருந்து முடிசூட்டு விழா. தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் பாவியர் உலகத்தை அடுத்து அலங்கரிக்கின்றது சமையல் குறிப்புகள். நியூயார்க் ரோச்செஸ்டரில் இருந்து மீனலோச்சினி ஜெயராஜ் உங்களுடன்.
1: எல்லோருக்கும் வணக்கம். இது அமெரிக்க தமிழ் வானொலி. அமெரிக்க தமிழ் வானொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது பாவையர் உலகம். பாவையர் உலகத்தில் அடுத்து நியூயார்க் ரோச்செஸ்டரிலிருந்து நான் மீனலோஜினி ஜெயராஜ் இலகுவாக ருசியாக எப்படி சமைக்கலாம் என்று என் சார்பிலான சமையல் குறிப்புகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். இன்றைக்கு எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்க வேணும் என்று சொல்லி இதை வேண்டிக் கொண்டு இன்றைய சமையலுக்குள்ள போவோம். இன்றைக்கு நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறது ஒரு சிம்பிள் டிஷ். அது வந்து கிரீமி சிக்கன் வித் குஸ்குஸ். இப்போ சம்மர் தொடங்கிட்டுது. அப்போ சமை அடுப்பில் நின்று கிண நேரம் சமைக்கிறதுக்கோ இந்த உரைப்பா சாப்பிட்றதுக்கோ அதுக்கெல்லாம் பிடிக்காது. இப்போ கொஞ்சம் முக்கியாக இருக்கிறபடியாக கொஞ்சம் ஈஸியான சாப்பாடுகள், நைஸாக அவுட்டோர்லேருந்து சாப்பிட்ற மாதிரியான சாப்பாடுகள் செய்கிறது நல்லா. இப்போ அதைத்தான் நாங்கள் கூட விரும்புவோம். இப்போ அப்போ இது வந்து எல்லாருக்கும் ஆர்வம் வந்தாலும் சரி, அப்படின்னு பஸ்ஸை கூப்பிட்டோ அல்லது நாங்கள் எங்களுக்குள்ள குடும்பத்தோடு சேர்ந்து அவுட்டோரில் சாப்பிட்றதுக்கு போயிட்டு சூப்பர் டிஷ் ஒன்று வந்தது. ரொம்ப ஈஸியாக செய்திடலாம். இப்போ அது சம்மர் வெஜிடபிள்ஸ் அது இதெல்லாம் வேறு என்ன, அப்போ அதெல்லாம் போட்டு செய்ய வடிவாக இருக்கும். நல்ல அந்த டிஷ்ஷும் வடிவாக இருக்கும், பார்க்குறதுக்கும் ஈஸியாகவும் இருக்கும். இப்போ ஒரு பார்க்குக்கோ எங்கேயோ பீச்சுக்கோ கொண்டு போகலோ தானே நாங்கள் இதை கொண்டு போய் வடிவாக சாப்பிட்லாம். நல்லா இருக்கும். இதை செய்கிறதுக்கு தேவையான பொருட்களையும் செய்முறையையும் பார்ப்போம். இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து 500 கிராம்ஸ் சிக்கன் ஃபிலே. அதாவது அந்த அப்படி ஈஸியாக கடையில் ஃபிலேண்டு வெட்டி வச்சிருப்பாங்க. அப்படி இல்லாட்டி நீங்கள் சிக்கன் பிரஸ்ட் வாங்கி அதை ஒரு அந்த ஃபிலே டைப்பில் நீங்கள் வெட்டி எடுக்கணும். அடுத்து அதுக்கு தேவையானது 200 மில்லி க்ரீம் ஃப்ரெஷ். இந்த க்ரீம் வந்து அதுக்கு தேவை. அதான் க்ரீமி சிக்கன். 200 மில்லி ப்ரோத், சிக்கன் ப்ரோத் எடுத்துக்கொள்ளுங்க. காஷ்மீரி மிளகாத்தூள், இப்போ அதுக்கு பெப்பரிக்கா யூஸ் பண்ணுவாங்க, நான் காஷ்மீரி மிளகாத்தூள் நான் போடுறேன்னா அது அரை தேக்கரண்டி, ஒரு பச்சை மிளகாய், பார்ஸ்லி லீஃப் 2 டேபிள் ஸ்பூன், உப்பு சுவைக்கேற்ப, மிளகுத்தூள் அதுவும் ஒரு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் வரையும் நீங்கள் உங்களோட தேவைக்கேற்ப போட்டுக்கொள்ளுங்கோ. வெங்காயம் ஒன்று, கேரட் ஒன்று, செலரி ஸ்டாக் வந்து அது 2 ஸ்டாக், எல்லா கலரும் சேர்ந்த பெப்பர்ஸ். அந்த அந்த ஒரு பேக்கில் வரும் சில நேரம் அந்த ஆரேஞ்சு ரெட் அண்ட் அந்த சின்ன சின்ன அடி பெப்பர்ஸ் வந்து அது அது நல்லா இருக்கும். அது அப்படியே வாங்கினீங்கன்னா 200 கிராம்ஸில் எடுத்தீங்கன்னா எல்லாம் காணும். அந்த அல்லாட்டி ரெட் ஜெலோ ஆரேஞ்சில் வாங்கி நீங்கள் அந்த 200 கிராம்ஸுக்கு அளவாக வெட்டி எடுத்துக்கொள்ளுங்க. கார்லிக் 2-3 க்ளோவ்ஸ், மற்றது குக்கிங் ஆயில் ஆலிவ் ஆயில், அதான் அது நல்லா இருக்கும். இப்போ அப்படி செய்ய முறையாக பார்ப்போம். இந்த சிக்கன் ஃப்ளேயை வடிவாக தண்ணி எல்லாம் இல்லாமல் ஊற்றி எடுத்துட்டு கழுவிட்டு எல்லாம் ஊற்றி எடுத்துட்டு அதுக்கு சீசன் பண்ணுங்கோ. உப்பு ஒரு கொஞ்சம் கொஞ்சம் போல் கிணக்கப்படக்கூடாது, கொஞ்சம் போல் போட்டுட்டு மிளகுத்தூள் எல்லாம் போட்டு நீங்கள் அதை மேரினேட் பண்ணுங்க. மேரினேட் பண்ணி பண்ணி அதை அங்கே ஒரு பக்கத்தில் வச்சுக்கொண்டு இந்த வெங்காயத்தை வெட்டுங்க. கேரட்ஸ் எல்லாம் அந்த கேரட்டை வடிவாக சீவிட்டு நீங்கள் இந்த ஒரு ஸ்லாண்டாக வச்சு வெட்டுங்க, மெல்லிஸ் மெல்லிஸாக வெட்டுங்க. அதே மாதிரி பெல் பெப்பர்ஸையும் அந்த பெப்பர்ஸ் எல்லாம் அது ஒரு மெல்லிய துண்டுகளாக வெட்டிக்கொள்ளுங்க. அதுக்கு பிறகு செலரி சேம் திங், அதே மாதிரி கேரட் எப்படி வெட்டினீங்களோ அதே மாதிரி தான் நீங்கள் வெட்டிக்கொள்ளணும். கார்லிக்கை சாப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இப்போ பார்ஸ்லியையும் சாப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இப்போ ஒரு பேன் எடுத்து கொஞ்சம் ஆலிவ் ஆயில் போட்டுட்டு நீங்கள் அதில் இந்த மேரினேட் பண்ணின சிக்கனை சட்டை ஹீட் ஆகினோடனே அதில் போட்டு சொட்டே பண்ணி எடுங்க. அப்படியே கொஞ்சம் அந்த அதில் குக் பண்ணுற மாதிரி நல்லா குக் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. வடிவா ஆக ப்ரௌன் ஆக்காமல் ஓரளவுக்கு அதை எடுத்து குக் பண்ணி அதை எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. சரி சாய், அதுக்கு பிறகு அந்த பேனுக்குள்ளேயே நீங்கள் கொஞ்சம் எண்ணெய் விட்டு ஆனியனையும் பெப்பர்ஸையும் போடுங்க. போட்டு அதை குக் பண்ணுங்க. ஒரு ஹாஃப் வேக்கு மேலே குக் பண்ணால் காணும், அதுக்கு மேலே குக் பண்ணாதீங்க, அந்த மூஷியாக வரக்கூடாது. அதுக்குள்ளே இப்போ கார்லிக்கையும் செலரி போடுங்க, இந்த கேரட் அதையும் போட்டுட்டு செலரியையும் போட்டு கார்லிக்கையும் போட்டு அதை அப்படியே நல்லா குக் பண்ணுங்க. கொஞ்சம் பிரட்டி பிரட்டி அது மெல்லிசாக இருக்கிறபடியாக டக்குனு குக் ஆகிடும். குக் பண்ண பிறகு நீங்கள் அதுக்குள்ள உப்பும் மிளகுத்தூளும் போடுங்க. போட்டுட்டு நீங்கள் அந்த காஷ்மீரி மிளகாத்தூளையும் அதுக்குள்ளே போடுங்க. போட்டு எல்லாம் அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இப்போ நீங்கள் ப்ரோத்தை போடுங்க. அந்த சிக்கன் ப்ரோத் 200 கிராம்ஸ் ப்ரோத்தை நீங்கள் போடுங்க. போட்டுட்டு அதை நல்லா அந்த வெஜிடபிள்ஸோடு மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அது குக் ஆகினா பிறகு அதுக்குள்ளே இந்த ஃப்ரெஷ் க்ரீமாக விடுங்க. இந்த ஃப்ரெஷ்ஷில் இந்த க்ரீமாக விடுங்க, அந்த பேக்கெட்டில் இருக்கிற க்ரீம். அதை விட்டுட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட்டை பாருங்க, உப்பு எல்லாம் காணுமா இருக்காண்டு வடிவாக பார்த்துக்கொள்ளுங்க. பார்த்துட்டு அதுக்குள்ளே இப்போ அந்த சிக்கனை தூக்கி போடுங்க. போட்டு ஒரு கொஞ்சம் நேரம் அதை குக் பண்ணுங்க. நல்லா கொஞ்சம் திக்கான க்ரீமி மாதிரி வர பதத்துக்கு நீங்கள் அதை குக் பண்ணிவிட்டு அதை எடுத்து ஒரு சைடில் வையுங்க. அதுக்கு பிறகு இப்போ நாங்கள் குஸ்குஸ் செய்கிறதுக்கு தேவையான பொருட்களை நாங்கள் பார்ப்போம். எனக்கு நல்ல விருப்பமான குஸ்குஸ் வந்ததுன்னு சொன்னால் கார்லிக் பாமேஜான் தான் விருப்பம். அது வந்து அந்த பேக்கேஜ்லேயே விற்குது, அப்படியே அந்த ஃப்ளேவரோடு விற்குது. நீங்கள் அதில் இப்போ இந்த சிக்கனுக்கு வளர்த்து சிக்கனுக்கு தேவையான ஒரு 2-3 பேக்கெட் வாங்கினீங்கன்னா காணும். ஒரு 2 பேக்கெட் அல்லது 3 பேக்கெட் வாங்கினீங்கன்னா காணும். அது வடிவாக 4 பேருக்கு 2 பேக்கெட் தாராளமாக காணும். அதுக்கு நீங்கள் ஒரு பாதி கேரட் அதை ஃபைன் ஷோப் பண்ணி வச்சுக்கணுங்க. நல்லா தோலை எடுத்துகிட்டு நல்லா நீள நீளமாக ஸ்லைஸ் பண்ணிவிட்டு, ஒரு பாதி கேரட்டை நீளமாக ஸ்லைஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அதை ஒரு 4-5 துண்டாக வெட்டிட்டு அதை சப் பண்ணுங்க. அந்த சின்ன சின்ன க்யூப்ஸ் க்யூப்ஸாக குட்டி குட்டியாக வரும், ஒரே மாதிரி வச்சு ஒட்டிக்கொள்ளுங்க. என்ன அது பார்க்க வடிவாக இருக்கும். அதே மாதிரி இந்த கலர் பெப்பர்ஸ் அதில் ஒவ்வொரு ஸ்லைஸ் எடுங்க. ஒரு ஸ்லைஸ் எடுத்துட்டு அதை நீங்கள் சப் பண்ணுங்க. கலருக்கு தான் இது நல்லா இருக்கும், வடிவாக இருக்கும். எல்லாம் ஒரேஞ்ச் ரெட் எல்லாம் போட வடிவாக இருக்கும். அது மாதிரி பார்ஸ்லி லீவ் ஒரு ஸ்பூன் நல்லா ஃபைன் சப் பண்ணினது, வெங்காயம் அதுக்கு ஒரு கொஞ்சம் வெங்காயம் ஒரு பாதி வெங்காயம் காணும், ஒரு பெரிய வெங்காயத்தில் பாதி காணும். ஆக கிணக்க வேணாம். உங்களுக்கு உரைப்பாக கொஞ்சம் வேணுமெண்டா ஒரு பச்சை மிளகாய் நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். இதுக்கு பிறகு நீங்கள் இதை குக் பண்ணுறதுக்கு தேவையான கொஞ்சம் பட்டர், ஆலிவ் ஆயில் கொஞ்சமாக, உப்பு சுவைக்க ஏற்ப எடுத்து இதை வச்சுக்கொள்ளுங்க. இப்போ அந்த பேக்கேஜில் என்ன மாதிரி குஸ்குஸ் சமைக்க சொல்லியிருக்கிறாங்களோ அதே அளவுக்கு தண்ணி எடுத்து அதே இலை மாதிரி நீங்கள் கொதிக்க விட்டு அப்படியே வையுங்க. மூடி வச்சுட்டு அது அந்த ஃபோக் பண்ண சொல்லுவாங்க. ஒரு கொஞ்சம் குறிப்பிட்ட 5 நிமிஷத்துக்கு பிறகு நீங்கள் அதை கிளறி எடுத்தீங்கன்னு சொன்னால் நல்லா சாஃப்டான குஸ்குஸ் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ அந்த குஸ்குஸ் ரெடியான குஸ்குஸை வச்சுட்டு அந்த அதில் சோல்ட் எல்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் ஒன்றுமே ஆட் பண்ண தேவையில்லை. அதுக்கு பிறகு நீங்கள் பேனில் கொஞ்சம் பட்டர் போட்டு கொஞ்சம் ஒலிவ் ஆயிலையும் போட்டுட்டு அதுக்குள்ளே அது சூடாகினோடனே அதுக்குள்ள வெங்காயம் அந்த பச்சை மிளகாய் விருப்பமெல்லாம் நீங்கள் போட்டு அந்த பச்சை மிளகாய் மற்ற அந்த பெப்பர்ஸ் எல்லாம் போட்டு சொட்டே பண்ணுங்க. சொட்டே பண்ணி வரக்குல அந்த கேரட்ஸையும் போடுங்க. கேரட்ஸையும் போட்டு நல்லா ஃபைன் சாப் பண்ணின கேரட்ஸ் ஆனியாக அப்போ குக் பண்ணிடும் ஈஸியாக. அது நல்லா சொட்டே பண்ணி உங்களுக்கு முக்காப்பதம் வந்தால் காணும், அது கணக்காக வீக்கப்படாது. முக்காப்பதம் வந்துட்டுன்னு சொன்னால் அதுக்குள்ளே நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணி போட்டு இந்த குஸ்குஸை கொட்டுங்க. கொட்டிட்டு பாஸ்லி எலிஃபையும் தூவி அப்படியே கிளறுங்க. கிளறிட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு அந்த அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. மூடிட்டு கொஞ்சம் நேரம் விட்டுட்டு பிறகு பிளேட்டில் குஸ்குஸையும் வச்சுட்டு நீங்கள் இந்த க்ரீமி சிக்கனை அந்த க்ரீமி சோஸோட அந்த பெப்பர்ஸ் ஆனியன் அதெல்லாம் வடிவாக வச்சு பார்த்திங்கன்னாலே அந்த பிளேட்டை பார்க்க அவ்வளோ ஆசையாக இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு அந்த காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து நல்ல ஒரு கலர் கொடுத்துருக்கும். அந்த க்ரீமோட சேரைக்கில் அந்த ரெட்டும் இல்லாமல் ஒரு பீச் கலரில் நல்ல வடிவான கலராக இருக்கும். அதை பார்த்திங்கன்னா சொல்லக்குள்ளேயே எனக்கு நான் ஒரு அவ்வளோ அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் பார்க்கல நீங்கள் அந்த அப்படி இந்த ஒரு பீஸ் சிக்கனும் அந்த க்ரீமும் அந்த இந்த க்ரீமி சோஸோட அந்த குஸ்குசையும் சேர்த்து அந்த சொட்டையை பண்ண குஸ்குசையும் சேர்த்து நீங்கள் அள்ளி சாப்பிடிக்கல அவ்வளோ சூப்பராக இருக்கும். திரும்ப நீங்கள் கட்டாயம் செய்வீங்க இதை. அவ்வளோ அவ்வளோத்துக்கு எனக்கு எனக்கு அவ்வளவு பிடிச்ச ஒரு டிஷ்ன்றா இந்த டிஷ்ஷை சொல்லலாம் நான். அந்த அளவுக்கு எனக்கு பிடிக்கும். எனக்கு சும்மாவே குஸ்குஸ் நல்லா பிடிக்கும். எனக்கு அந்த சொட்டையை பண்ணின குஸ்குஸ் அந்த பாமேஜான் சீஸோட அந்த பேக்கேஜோடு தான் வாங்குவேன். நான் வந்து தனியாக வாங்கி செய்கிறத விட அந்த ப்ரீமே பண்ணி அதில் வச்சுருப்பாங்க, நாங்கள் அந்த அக்கார்டிங் டு த பேக்கேஜ் அது மாதிரியே குக் பண்ணிட்டு செய்தால் சூப்பராக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணுங்கோ, உங்களோட அபிப்பிராயங்களை எங்களோட வானிலைக்கு தாங்கோ. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பாவியர் உலகம். இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் பாவியர் உலகத்தில் இன்றைய நாள் என் தயாரிப்பில் க்ரீமி சிக்கன் வித் குஸ்குஸ் செய்முறை பற்றி உங்களுடன் அளவலாவி இருந்தேன். நாளைய தினமும் இன்னும் ஒரு சுவையான உணவுடனும் அதை தயாரிக்கும் முறை பற்றியும் உங்களுடன் அளவலாவ காத்திருக்கிறேன். மீண்டும் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள் அமெரிக்க தமிழ் வானொலியுடன். நியூயோக் ரோச்சஸ்டரிலிருந்து நான் மீனலோஜினி ஜெயராஜ், நன்றி, வணக்கம்.
0: நேர்கள் இதுவரை பாவியர் உலகத்தில் சமையல் குறிப்புகள் கேட்டீர்கள். எம்முடன் இணைந்திருந்தவர் நியூயோர்க் ரோச்செஸ்டரில் இருந்து மீனலோச்சினி ஜெயராஜ். தொடர்ந்து பாவியர் உலகம் உங்களுக்காக. நேரடி வணக்கம், இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றலைகளின் வாயிலாக அமெரிக்க வண்ணிற்கு கெனடிய மண்ணின் புகழ் பூத்த போப்பிசை பாடகர் திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் புத்தம் புதிய பாடலை அறிமுகப்படுத்துவதில் பெருமிதமடைகின்றது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் அவரது போப்பிசை பாடல் உங்களுக்காக அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றலைகளின் ஊடாக.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கனிந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

0: பாட்டாவே படிச்சிட்டியா? பாரதியார் பாட்டா?
1: பாரதி பாட்டா?
0: ஓ,

விட்டு விட்டு மின்னல் வெட்டும் சத்தமின்றி இடியடிக்கும் இருவர் மட்டும் நனையும் மழையடிக்கும். இது காலமழை அல்ல, காதல் மழை.

0: குக்கிங்கா? டெய்லி நான் தானே பண்றேன். இன்னைக்கு வாள் வந்திருக்கா, நீயே பண்ணு.
1: டேய் டேய் ப்ளீஸ் டேய் டேய் அப்பனா கேவலமா இருக்குடா.
0: பரவாயில்ல, எவ்வளவு கேவலமா இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கறேன், நீயே பண்ணு.
1: டேய் ப்ளீஸ் ஸ்டாப் ப்ளீஸ் ஸ்டாப் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ்
0: ஏன்டா இப்படி பண்றே?

இல்லமெங்கும் இசைமழை, தரணி எங்கும் தமிழ் மழை. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. இசைமழையில் மகிழ்ந்திட தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: என் டிரைவர் வந்துட்டாரு, ஐ நீட் டு கோ, பாய். நன்கு ஸ்பெஷல் கிளாஸ் இது, நீ ஹோகி நான் வர்த்தீங்க. ஹாய் காய்ஸ், பிரபு என் டிரைவர் வரல, என்னை ட்ராப் பண்ணுறியா?
1: ஓகே, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், நாங்கள் எங்கள் வேலையை பார்க்குறோம்.
2: சரி பிரியா.

நேயர்களுக்கு விடக்கம். இந்த வார உலகத்தின் முக்கிய செய்திகள் உங்களுக்காக இது அமெரிக்க தமிழ் வானொலி மற்றும் அமெரிக்க தமிழ் ஊடகத்தின் ஊடாக. உக்ரைன் மற்றும் ரஷ்ய போர் மூன்றாவது ஆண்டை தாண்டி இருக்கின்றது. இந்த போர் இன்னும் முடிவுக்கு வரவில்லை. இந்த வாரம் இருதரப்பும் பெரிய அளவில் ட்ரோன் தாக்குதலை மேற்கொண்டிருந்தன. உக்ரைன் ரஷ்யாவின் எரிபொருள் மற்றும் ராணுவ உட்கட்டமைப்புகளை இலக்காக கொண்டு தாக்குதல் நடத்தியதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. ரஷ்யாவும் உக்ரைன் நகரங்கள் மீது பல தாக்குதல் மேற்கொண்டுள்ளது. இதற்கிடையில் பிரிட்டன், பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனி ஆகிய நாடுகளின் தூதரர்கள் மாஸ்கோவில் ரஷ்ய அதிகாரிகளை சந்தித்து அமைதி பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்க முயற்சித்திருக்கின்றனர். உலக தலைவர்கள் பலரும் இந்த போர் விரைவில் முடிவுக்கு வர வேண்டும் என்று வலியுறுத்தி வருகின்றார்கள். இந்த வாரம் உலகின் அதிக கவனத்தை ஈர்த்த மற்றொரு செய்தி இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையிலான பதற்றம். சமீப நாட்களில் இரு நாடுகளும் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை பரிமாறிக்கொண்டன. பின்னர் அமெரிக்காவின் தலையீட்டுடன் இருதரப்பும் தாக்குதல்களை தற்காலிகமாக நிறுத்திக் கொள்ள ஒப்புக்கொண்டதாக தகவல்கள் வெளியாகின. ஆனால் நிலைமை இன்னும் முழுமையான அமைதியாகவில்லை. ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையே ஒரு புதிய ஒப்பந்தம் உருவாக்கும் வாய்ப்பு இருப்பதாக அமெரிக்க நிர்வாகம் தெரிவித்திருக்கின்றது. இருப்பினும் இறுதி உடன்பாடு எட்டப்படாததாக இதுவரை உறுதி செய்யப்படவில்லை எனவும் கூறப்படுகின்றது. இந்த மோதல் உலக எண்ணெய் சந்தைகளில் தாக்கத்தை ஏற்படுத்தி வருகின்றது. உலக விளையாட்டு ரசிகர்கள் எதிர்பார்த்துடிருந்த 2026 பிஃபா உலக கோப்பை இந்த வாரம் அதிகாரப்பூர்வமாக தொடங்கியிருக்கின்றது. அமெரிக்கா, கனடா மற்றும் மெக்சிகோ இணைந்து நடத்தும் இந்த உலக கோப்பை வரலாற்றிலேயே மிகப்பெரிய உலக கோப்பையாக கருதப்படுகின்றது. மொத்தம் 48 அணிகள் பங்கேற்கின்றன. தொடக்க விழா மெக்சிகோ நகரில் இடம்பெற்றது. உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான ரசிகர்கள் போட்டிகளை பார்த்து வருகின்றார்கள். அமெரிக்கா மற்றும் கனடா தங்களது முதல் போட்டிகளுக்கு இந்த வாரம் தயாராகின்றன. அமெரிக்க அரசியலில் வெளிநாட்டு கொள்கைகள் மற்றும் மத்திய கிழக்கு விவகாரங்கள் முக்கியமாக பேசப்பட்டன. ஈரான் தொடர்பான பேச்சுவார்த்தைகள், உலக பாதுகாப்பு மற்றும் எரிசக்தி நிலைமை ஆகியவை வாஷிங்டனில் முக்கிய விவாதங்களாக உள்ளன. அமெரிக்க நிர்வாகம் பிராந்திய அமைதியை உறுதிப்படுத்த

மேம்படுத்த முயற்சிகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றது. இந்த வாரம் சர்வதேச பாதுகாப்பு வட்டாரங்களில் அதிகமாக பேசப்பட்ட விஷயமாக செயற்கை நுண்ணறிவு இருக்கின்றது. உக்ரைன் போரில் ட்ரோன்கள், கண்காணிப்பு அமைப்புகள் மற்றும் இலக்கு அடையாளங்கள் காணும் தொழில்நுட்பங்களில் AI செயற்கை நுண்ணறிவு அதிக அளவில் பயன்படுத்துவதாக நிபுணர்கள் கூறுகின்றார்கள். எதிர்கால போர்களில் AI முக்கிய பங்கு வகிக்கக்கூடும் என்றும் மதிப்பீடுகள் வெளியாகி இருக்கின்றன. ஐரோப்பாவின் பல பகுதிகளில் வெப்பநிலை அதிகரித்திருக்கின்றது. கோடைகாலத்தின் ஆரம்பத்திலேயே பல நாடுகளின் வெப்ப அலை எச்சரிக்கைகளை வெளியிட்டுள்ளன. சுற்றுச்சூழல் நிபுணர்கள் உலக வெப்பமயமாதலின் விளைவுகள் மேலும் தெளிவாக காணப்படுகின்றன என்று எச்சரித்துள்ளனர். மத்திய கிழக்கு பதற்றம் மற்றும் உக்ரைன் போர் காரணமாக உலக சந்தைகள் கவனமாக இயங்குகின்றன. எண்ணெய் விலை, எரிசக்தி விநியோகம் மற்றும் பாதுகாப்பு செலவுகள் ஆகியவை முதலீட்டாளர்களின் முக்கிய கவலையாக உள்ளன. பல நாடுகள் தங்களது பொருளாதார வளர்ச்சி கண்காணிப்புகளை மீளாய்வு செய்து வருகின்றன. இந்த வாரம் உலக அளவில் அதிக கவனத்தை ஈர்த்த இரண்டு முக்கிய நிகழ்வுகளாக இஸ்ரேல் மற்றும் ஈரான் பதற்றமும் உக்ரைன் ரஷ்யா போரின் தொடர்ச்சியான தீவிரமும் இருக்கின்றது. அதேபோல் இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்சேவுக்கு நாட்டின் நீதிமன்றம் வெளிநாட்டு தடை பிறப்பித்திருக்கின்றது. இதற்கு காரணம் ஈஸ்டர் குண்டுவெடிப்பில் கோத்தபாய ராஜபக்சே அவர்களது பெயரும் உள்வாங்கப்பட்டிருப்பதாக அங்கிருக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. சரி நேர்களை, இந்த வாரம் இடம்பெற்ற உலகின் முக்கிய தகவல்களை உங்களுக்கு அமெரிக்க தமிழ் வானொலி மற்றும் அமெரிக்க தமிழ் ஊடகத்தினூடாக வழங்கியிருந்தோம். மீண்டும் அடுத்த வாரம் உங்கள் அனைவரையும் சந்திப்போம். அதுவரை அன்பு தமிழ் வணக்கங்கள்.